ந சௌக்கியோ ந துக்கம் ந புண்ணியம் ந பாபம் ந சௌக்கியோ ந துக்கம்